பொறுப்பில் சேர்த்து அந்த வேலை கூட கொள்ளுங்கள். முதல் குச்சி காட்டு முதல் பத்தம் அப்போ முதல் பத்தம் தாரி முதல் குச்சி so neɗɗo woni moƴƴi ine moƴƴine sa boni indema bonne so inde moƴƴinama moƴƴi so inde bonnama boni pasamre potode londe fewni teɗi hin goto so ɗe jalti pasamro inde bonnama kama e ndem yardiraka teddinan hayso

நாலு மூக்கா செல்வம் சரவத்தின் மன்னன் ஹேங் போகுது மஜ்ஜிகளாண்டு வல்ல குரோப வல்ல மோட்டு மஜ்ஜிகள் கண்டநாசனான சலங்கராக்காய் சோதிச்சாரி சாவரம் சனாரி கம்மி கம்மி கலாம்.